சார். நான் ஆட் அவுட் பாக்குறீங்களா? சே அடே. ஐயோ, ஜானிக்கு வாய்ஸ் வா.